0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கே. வீரமணி குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல் சரணமையப்பா திரைப்படத்திற்காக.

0: உயர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
2: கேட்ட இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது புலரும் பொழுது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி தேனிசை கேட்கலாம். இதில் கணபதியே வருவாய் பாடல் ஒலிக்கிறது சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில்.

போல் சரமாமழை போல் செவ்வேள் வேலன சீக்கிரம் வருக. சத்தியராமன் சரமாமழை போல் செவ்

0: சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருத செய்திகள்.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சக டாக்டர் கணேஷ ஹெகடே. அத வார்த்தாக சம்சதஹ ஆகாமி மான்சூன் செஷன் இதி ப்ராவருட சத்ராத் பூர்வம் அத்ய சர்வகாரேண சர்வதலிய சபா ஆஹூதா. சத்ரஸ்ய காலகண்டே சம்சதஹ த்வயோஹ சதனயோஹ சுசாரு ரூபேண கார்யம் கர்த்தும் சர்வகாரஹ சர்வேப்யஹ ராஜநைதிக தலேப்யஹ சஹகார்யம் யாச்சயிஷ்யதி. ஷ்வஹ ஆரப்ய மான்சூன் சத்ரம் ஆகஸ்ட் மாசஸ்ய த்ரயோதஷ தினாங்க பர்யந்தம் பவிஷ்யதி. சத்ரஸ்ய காலகண்டே அநேகே மஹத்வபூர்ணாஹ விதேயகாஹ சர்ச்சாயை பாரிதார்த்தஞ்ச சுனிஷ்சிதாஹ சந்தி. பாரதீய ஜனதா பார்ட்டிதி தலேன வர்ணிதம் யத் சர்வகாரஸ்ய இதேனால் மிஸ்ரண காரியக்ரமஹ பாரதஸ்ய ப்ருஹத்தமேஷு சார்வஜனிக நீதி சஃலதா காரியேஷு அன்யதமஹ காரியக்ரமஹ வர்ததே யேன கிருஷகாணாம் ஆயஹ வர்தித்தஹ ஊர்ஜா சுரக்ஷா சுத்ருடா அபவத் ஆயாதித அசம்ஸ்கரித பெட்ரோலியம் தைலஸ்ய நிர்பரதா ச நியூனீக்ருதா. சாமாஜிக மாத்யம பட்டலே பாஜபா தலஸ்ய சூச்சனா பிரௌத்யோகிகி கோஷ பிரமுக அமித மாலவிய அவதத் யத் E20 மிஸ்ரண காரியக்ரம ராஜநைதிக பிந்து அங்க நிர்தாரணேன சாலிதாயாஹ பக்ஷபாத பூர்ண ஆலோசனாயாஹ அபேக்ஷயா சமக்ர சாக்ஷ ஆதாரித மூல்யாங்கனாய யோக்யஹ அஸ்தி ததாச ஏதாதிருஷ பரிணாமஸ்ய சார்வஜனிக நீதேஹே மாபனீய பரிணாமைஹி ந்யாயஹ கரணியஹ. 20% இதேனால் மிஸ்ரணஸ்ய உபலப்திம் பாரதஸ்ய அத்யந்தம் பரிணாமி நீதி சஃலதாசு அன்யதமம் இதி கதயன் சஹ அவதத் யத் ஏதேன உபக்ரமேண கிருஷக கல்யாணம் கிராமீண விகாசஹ சஹகாரிய சன்ஸ்தாஹ ஊர்ஜா சுரக்ஷா பர்யாவரணஸ்ய ஸ்தாயித்வஞ்ச இத்யாதிஷு க்ஷேத்ரேஷு யுகபத் ஔன்னத்யம் த்ருஷ்டம். NTA இதி ராஷ்ட்ரிய பரீக்ஷண சன்ஸ்தயா சமீக்ஷார்த்தம் OMR பத்ராணாம் பிரஸ்துதி கரணஸ்ய விஷயே சாத்ராணாம் அபிபாவகானாஞ்ச கிருதே சசேதக பத்ரம் பிரகாஷிதம். NTA இத்தியனேன பிரகாஷிதம் யத் அத்யதன காலே சமீக்ஷார்த்தம் பிரதத்தானி பஹூனி OMR பத்ராணி கிருத்ரிமாணி பிராப்தானி. NTA இத்தியனேன உக்தம் யத் பிராப்தஸ்ய பிரத்யேகஸ்ய பத்ரஸ்ய சக்ரியரூபேண பரீக்ஷணம் க்ரியதே. பரந்து யதி கிருத்ரிமம் அதவா AI ஜனிதானி OMR பத்ராணி பிரஸ்தூயந்தே தர்ஹி கபீராஹ ந்யாயிக பரிணாமாஹ பவிதும் அர்ஹந்தி இதி சசேதனா தத்தா. கேந்திரிய மாத்யமிக சிக்ஷா போர்டு CBSE த்வாரா ஐஷமஹ தசம கக்ஷாயாஹ த்விதிய போர்டு பரீக்ஷாயாஹ பரிணாமஹ கோஷிதஹ. ये छात्राः द्वितीय बोर्ड परीक्षां लिखितवन्तः ते डिजीलाकर रिजल्ट इत्यस्य माध्यमेन तेषां परिणामान् प्राप्तुं शक्नुवन्ति. राष्ट्रीय शिक्षा नीतेः अनुशंसानाम् अनुरूपं CBSE संस्थया दशमकक्षायाः कृते अस्मात् वर्षात् बोर्ड परीक्षाद्वयं प्रवर्तितमासीत्. केन्द्रीय वाणिज्य उद्योग मन्त्री पीयूष गोयलः எஸ்டோனியா தேசிய ஆதிகாரிக யாத்ராயாஹ சமயே டெலின் நகரே பாரத

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆச் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு, லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார், டி ருக்மிணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆட்ட விடுப்பு, மயிலாப்பூர் கேசரி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், ஆர் கோகுலகிருஷ்ணனின் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம், பி சத்ய ஜெயதேவ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கணித வாழ்வு, ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சன்சத் கே சமக்ஷ் முத்தே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: 1.3 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக முகன் ராவ், சிவாங்கி கிருஷ்ணகுமார் குரல்களில் வேலன் படப்பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt a rain water harvesting technique.

0: கட்டுப்படை கட்டுனா சுயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து மண்டேலா படத்திற்காக ஒலிக்கும் குரல் அறிவு.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:49:05. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உடன்பிறப்பே படத்திற்காக ஒலிக்கும் குரல் சித் ஸ்ரீராம்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒன்னும் இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: திரைக்கானத்தில் நிறைவாக ஒலிக்கும் குரல் நகுல் அபியங்கர், படம் முதல் நீ முடிவும் நீ.

0: நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் டிகே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்கலாம். தாமல் கிருஷ்ணசுவாமி பட்டம்மாள் என்னும் டிகே பட்டம்மாள் அவர்கள் 1919 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அலமேலு என்ற பெயர் கொண்ட பட்டம்மாள் அவர்கள் தமது தாயார் காந்திமதி அம்மாளிடம் முதலில் இசை பயில தொடங்கினார். பிறகு தெலுங்கு வாத்தியார் என்று அழைக்கப்பட்டவரிடம் தெலுங்கு மற்றும் சம்ஸ்கிருதமும் பயின்றார். நைனா பிள்ளை அவர்களிடமும் வீணை தனம்மாள் அவர்களின் மகளான ராஜலட்சுமி அவர்களிடமும் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். பிரபல வித்வான்களான டி எல் வெங்கட்ராம ஐயர், பாபநாசம் சிவன் ஆகியோரிடமும் இசை பயின்றார். பட்டம்மாள் அவர்கள் தமது 13வது வயதில் சென்னை ரசிகரஞ்சனி சபாவில் முழு நேர கச்சேரி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டம்மாள் அவர்கள் தமது அபாரமான இசை ஞானத்தால் கர்நாடக கச்சேரிகள் மட்டுமல்லாது திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார். 1947 சுதந்திரம் கிடைத்தவுடன் அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை இவருக்கே உரித்தானது. பல பட்டங்களை பெற்ற இவர் குறிப்பாக 1961 சங்கீத நாடக அகாடமி விருதும், 1998 பத்ம விபூஷன் விருதும் பெற்றார். கர்நாடக இசை

இவ்வுலகில் நீங்கா இடம் பெற்றவர் டிகே பட்டம்மாள் அவர்கள் என்பது சிறப்புக்குரியது. கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷியாமா சாஸ்திரி பல கிருதிகளை ஏற்றி கொடுத்திருக்கிறார். இவருடைய கிருதிகள் அனைத்தும் தெலுங்கு மற்றும் சம்ஸ்கிருதத்தில் அமைந்துள்ளது. சில தமிழ் கிருதிகளையும் ஏற்றியுள்ளார். இவருடைய கிருதிகள் அனைத்திலும் ஷியாமகிருஷ்ண சோதரி என்ற முத்திரை பெற்றதாக அமைந்துள்ளது. இவருடைய ஸ்வரஜதிகள் மற்றும் பத வர்ணங்கள் மிகவும் பிரபலமானவை. இன்றைய இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்கவிருக்கிறோம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. தயானிதே மாமவ பேகடா ராகத்தில் வர்ணம் ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியுள்ளார் டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து சரியப்பர் அம்மா பைரவி ராகத்தில் கிருதி கண்ட ஜாதி ஜம்பத்தாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி கே பட்டம்மாள் அவர்கள் பாடியுள்ள ஷியாமா சாஸ்திரி கிருதிகள் சிலவற்றை கேட்டோம். லலிதா சிவகுமார் அவர்கள் உடன் பாடியிருந்தார். டி ருக்மணி அவர்கள் வயலின், பாலக்காடு கே குஞ்சுமணி அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

0: சத்ரியன் படத்திற்காக ஒலித்த குரல் ஸ்வர்ணலதா. தொடரும் பாடலை கேட்கும் முன்
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: சுகுமான ராகங்களில் தொடர்ந்து கும்மிப்பாட்டு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஸ்வர்ணலதா அருண்மொழி.
4: அடிய ஆசமற்ற வாங்கி தந்த மல்லியப்பு அது தானாகத்தான் தந்ததம்மா புள்ள.

நேரம் 10:43. எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வீரா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். மனு ஸ்வர்ணலதா.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: சுகுமான ராகங்களில் தொடர்ந்து சின்னத்தம்பி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

வாகை சூடவா படத்திற்காக ஒலித்த குரல் சின்மயி. தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் கார்த்திக் மேகா. படம் ஏழாம் அறிவு.

ஸ்தோத்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம் ருக்வேதோதயஜுர்வேதஹ சாமவேதோப்ய அதர்வணஹ அதீதஸ்தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம்.

சுரரி புஜாலா. அகணித குணகண சரண சரணத விதலித சுரரி புஜாலா, விதலித சுரரி புஜாலா.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு குரலமுதம் கேட்கலாம்.
1: குன்றன்னார் குன்றமதிப்பின் குடியொடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து.
2: பண்பின் சிகரம்போல் உயர்ந்த பெரியோர் ஒருவரை கெட நினைத்தால் இந்த உலகில் நிலை பெற்றவர் போல திகழ்கிறவர்கள் கூட குடியோடு சேர்ந்து அழிந்து போவர். குறள் எண் 898, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: குன்றன்னார் குன்றமதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து.
2: பண்பின் சிகரம்போல் உயர்ந்த பெரியோர் ஒருவரை கெட நினைத்தால் இந்த உலகில் நிலை பெற்றவர் போல திகழ்கிறவர்கள் கூட குடியோடு சேர்ந்து அழிந்து போவர். குறள் எண் 898, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
0: குரலமுதம் கேட்டோம். தொடர்பது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். பி சத்ய ஜெயதேவ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 to 4 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சன்சத் கே சமக்ஷ் முத்தே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது திரைகானம். காலத்தை வென்று நிற்கும் அன்னாலய திரைப்பட பாடல்கள் ஒலி உலா வரும் தருணம்.

0: ஸ்ரீவள்ளி படத்திற்காக ஒலித்த குரல் டி ஆர் மகாலிங்கம். தொடரும் பாடலை கேட்கும் முன்
1: கேட் த ரெயின், பாரிஷ் கே பானி கி ஏக் ஏக் பூந்த் கோ ஹமே பச்சானா ஹை. தோ மேரா காஸ் ஆக்ரஹ ஹை, வர்ஷா கா பூந்த் பூந்த் பானி ஹம் மில்கர் கே பச்சாயே.
2: வேர் தேர்ஸ் வாட்டர் தேர்ஸ் லைஃப். கம் லெட் அஸ் அடாப்ட் டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் இன் आवर ஹோம்ஸ் அண்ட் ஆபீசஸ். லெட் அஸ் பில்ட் ரீசார்ஜ் பிட்ஸ் அண்ட் ஷாஃப்ட்ஸ், ஃபிக்ஸ் டிஃபங்க்ட் போர்வெல்ஸ், ரிமூவ் சில்ட் ஃப்ரம் வாட்டர் பாடிஸ், பிளான்ட் ஆஸ் many trees as possible. திஸ் மான்சூன் லெட் அஸ் ஜாயின் கேட்ச் தி ரெயின் கேம்பெயின்.
3: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1

0: 5555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: நேரம் 12:09 18 நொடி. காலத்தை வென்று நிற்கும் பாடல்கள் வரிசையில் டி ஆர் மகாலிங்கம் பாடி நடித்த பாடல்களின் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருவிளையாடல் படத்திலிருந்து ஒலிக்கிறது டி ஆர் மகாலிங்கம் குரல்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம்

0: தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ, வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா, ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை, உனக்கின்றி எனக்கில்லை, உனக்கின்றி எனக்கில்லை.
1: திரைக்கானத்தில் அடுத்து டி ஆர் மகாலிங்கம் குரலுடன் இணைந்து ஒலிக்கும் குரல் சீர்காழி கோவிந்தராஜன், படம் அகத்தியர்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கானத்தில் நிறைவாக ஒலிக்கும் குரல்கள் TR மகாலிங்கம், S. ஜானகி. படம் என்னை பார்.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்தியறிக்கை.
1: தெலுங்குலோ ஜாத்திய வா

0: ஆயிரம் வளர்த்ததுயா.
1: மெல்லிசையில் நிறைவாக எஸ் தண்டபாணி பாடியுள்ள பாடல். மா கி சிவானந்தம் வரிகளுக்கு இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: M. Winvi, who is on a four-day official visit to India, will meet Vice President C.P. Radhakrishnan in the national capital today. The stage is set for a blockbuster FIFA World Cup final as defending champions Argentina will lock horns with European powerhouse Spain at the New York New Jersey Stadium tonight. Both the teams have produced impressive performances throughout the tournament and will now battle for the football's biggest prize. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. இசை மலர் ஆர். கோகுலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை, பி. சத்ய ஜெயதேவ் அவர்கள் மிருதங்கம். துவக்கமாக சங்கீத சாஸ்திர ஞானமு என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, முகாரி ராகம், தேசாதி தாளம்.

அடுத்து புதமாஸ்ரயாமி என துவங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நாட்டை குறிஞ்சி ராகம் மிஸ்ர ஜம்பா தாளம்.

இசை மலரில் இன்று ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி சத்ய ஜெயதேவ் அவர்கள் மிருதங்கம் தொடர்ந்து.

அடுத்து, பழுக்கு தேனல தள்ளி என துவங்கும் அன்னமாச்சாரியா கிருதி, கர்நாடக தேவகாந்தாரி ராகம், கண்ட சாப்பு தாளம்.

இசை மலரில் இதுவரை ஆர். கோகுலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். பி. சத்ய ஜெயதேவ் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். ஆசை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அவதாரம் திரைப்படத்திற்காக.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Catch the rain, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: திரைக்கானத்தில் அடுத்து பாட்ஷா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு. தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம். பாடல் ஒலிக்கும் நேரம் 3 மணி. திருமூர்த்தி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தின் பாடல்களை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்ன வாத்தியார் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ரோஹிணி குரல்களில்.
1: ஏய் டாக்ஸி!

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்து தடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு
1: ஆஹா ஆடு நனைதேனும்

0: என்ன நீரே என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிளம் பூவு, ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடு.
1: ஏன் இப்படி ஏனம்மணி நாடகம்?
0: ஆமா, நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா, தீர்ந்து போச்சு. எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு.
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: நான் இல்லாமல் நீ இங்கே ஏறடி.

0: பெரியார் பாட்டியா, அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டிய பொய்யுங்கிறியா?
1: உன் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரைய கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாவது கத்திரிக்காயாவது?
1: தேவி என்ன சேர வேம்பாகுமா?

0: சொல்வதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதைய கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: ஐ லவ் யூ, நீ எங்கு செல்ல கூடும் என்னை மீறி.
2: சித்ரா குரலில் ஒலிக்க வரும் பாடல் தேவா.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நூறு புள்ளி 1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ரங்கீலா திரைப்படத்திற்காக சுஜாதா பாடியுள்ள பாடல்

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: முத்து திரைப்படத்திற்காக மனு சுஜாதா பாடிய பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Catch the rain, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: नमस्कार, मैं हूं कैलाश खेर और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम।

0: நேரம் இப்பொழுது 5 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பவனாத்மஜ நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அடுத்து வதரசனே, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம், வாலாஜாபேட்டை வெங்கடரமண பாகவதர் ஏற்றியது.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து முந்து வேணுக்க என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தர்பார் ராகம், ஆதி தாளம்

நிறைவாக பங்குனி உத்திரம் என தொடங்கும் கம்பராமாயண விருத்தம், தொடர்ந்து மாய் நல்லார் என தொடங்கும் நாச்சியார் திருமொழி, சிந்து பைரவி ராகம் ஆதிதாளம்.

நேயர்களின் நினைவிற்கு எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை. சிஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. பகல் 1:10 இசை மலர். வி கீதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கண்டதேவி டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர்கள் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜெயந்தி ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சன்சத் கே சமக்ஷ் முத்தே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் ஜிதேந்திர அபிஷேகி அவர்களின் பாட்டு, மிலின் சித்தால் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கும் மங்கலம், தோமாடா சிட்டாபாய் அவர்களின் நாகஸ்வர இசை, கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு, நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத்ரா ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆந்திர மகாபாரதம் அஸ்வமேத பர்வம் உரை வழங்குபவர் ஸ்ரீ ஜி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள், பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர் வி கீதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள்

நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 மணிக்கு அரங்கிசை ஆர் கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு, கண்டதேவி டாக்டர் எஸ் விஜயராகவன் அவர்கள் வயலின், ஆர் அக்ஷய்ராம் அவர்கள் மிருதங்கம், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், த ராயல் கேம் செலிப்ரேட்டிங் இன்டர்நேஷனல் செஸ் டே, எஸ் சமந்தா வழங்கும் உரை, லூனார் லீகசி இன்டர்நேஷனல் மூன் டே, பி மோகனப்பிரியா வழங்கும் உரை, சைபர் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபி கே ஐஸ்வர்யா வழங்கும் உரை, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8 மணிக்கு சன்செட் சமீக்ஷா, 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.

0: lift their second FIFA World Cup trophy after 2010. The series deciding third ODI between India and England is being played at Lord's in London, electing to bat first. England were 324 for 3 in 46.5 overs when reports last came in. Players from both the team were wearing black armbands and observed a minute's silence to honour the legendary West Indies all-rounder Sir Garfield Sobers, who recently passed away. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 7:10.
2: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கையின் பல யதார்த்தங்களை கண்டு உணர்ந்து அனுபவித்த பல அனுபவசாலியை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இந்த வார சிறப்பு நிபுணர் கூட சொல்லலாம், சிறப்பு நிபுணர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு பாக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்,
2: உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்க சார்.
3: என்னுடைய பெயர் பாஸ்கரன், நான் தே கல்லுப்பட்டியில் குடியிருக்கிறேன். தலைமை ஆசிரியராக அரசு உயர்நிலைப்பள்ளி வன்னியூர் தலைமை ஆசிரியராக 2019 பணி ஓய்வு பெற்றுள்ளது.
2: ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்று நல்லதுங்க சார். சார், உங்களுடைய இளமை கால படிப்புகள் எங்க நீங்க பிறந்து வளர்ந்தது, உங்களுடைய படிப்புகள் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார்.
3: என்னுடைய தாய் தந்தையார் ராஜகுடையம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வேலை பார்த்தார்கள். அதன் அடிப்படையில் அங்கே ராஜாவளத்துக்கு அருகில் இருக்கும் வரகுணம் ராமபுரத்தில் நாங்கள் குடியிருந்தோம். அதற்கு அருகில் உள்ள கோபாலபுரம் என்ற ஊரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலப்பள்ளியில் 1 முதல் 8 வரை அங்கே படித்தேன். அதற்கு அடுத்த சத்திரப்பட்டி மேல்நிலைப்பள்ளியில் 9, 10, 11 படித்து வந்தேன். அதன் பின்னர் கோவில்பட்டி ஜிவிஎன் காலேஜில் பியூசி படித்தேன். 79 பியூசி படிப்பு முடித்தேன். 79-82 விருதுநகர் செந்தில்குமார் கல்லூரியில் பிஎஸ்சி படித்து வந்தேன். அதன் பின்னர் 82-84 சென்னை வைஷ்ணவ கல்லூரியில் எம்எஸ்சி படித்தேன், எம்எஸ்சி கணிதம். அதன் பின்னர் பிஓசி தூத்துக்குடியில் அதை 85 பிஎட் படித்தேன். எம்எட் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அஞ்சல் வழி கல்வியை பயின்றார்.
2: நீங்க வந்து எம்எஸ்சி எம்எட் வரைக்கும் ஒரு மாணவராக இருந்திருப்பீங்க. மாணவராக இருந்த நீங்களே ஒரு நாள் வந்து ஆசிரியரா போயிருப்பீங்க. நீ ஆசிரியர் பணி தொடங்கிய அந்த நாள், அந்த முதல் நாள், அந்த பசுமை மாறாத நினைவுகள், அதை பத்தி சொல்லுங்க சார்.
3: மதுரை மாவட்டம் பேரையூரில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 2012-89 பட்டதாரி பணியில் சேர்ந்தேன். முதன் முதலில் பள்ளியில் சேரும் பொழுது ஒரு தயக்கம் இருந்தது. ஒரு சண்முகம் என்ற மிக சிறந்த ஆசிரியர், கணித ஆசிரியர், அவர் வந்து வகுப்புறையில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், படிப்பு என்பது வேறு, வகுப்புறையில் என்பது வேறு, இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் அவர் சொல்லிக் கொடுத்தார். அதனால் எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நிலையை முன்னேற்ற மாணவர்களோடு ஒன்றிணைந்து பாடத்தை ஆரம்பித்து நல்லபடியாக நடத்து வந்தேன்.
2: உங்களுடைய முதல் மாச சம்பளம் ஞாபகம் இருக்கா, எவ்வளவு சார் வாங்கிருப்பீங்க நீங்க?
3: 1000 ரூபாய்.
2: 1000 ரூபாய் 1989 சரிங்க சார், 1000 ரூபாய் வாங்கிருந்தீங்க, நல்லதுங்க சார். சார், இப்ப வந்து நீங்க ஒரு ஆசிரியரா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. வேலை பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய அதை பத்தி சொல்லுங்க சார். திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் உங்க குடும்பம், அதை பத்தி சொல்லுங்க.
3: பணியில் சேர்ந்தவுடன் 4 மாதம் கழித்து 8/4/90 அன்று எனக்கு திருமணம் நடைபெற்றது. என்னுடைய துணைவியார் கள்ளிக்குடி அறிவிற்கு வடக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பள்ளி படிப்பு மட்டும்தான் பயின்றுள்ளார். அவர்கள் குடும்பத்தலைவராக இருந்தார்கள். எனக்கு 2 குழந்தைகள், மூத்த மகள் பெண் எம்இ முடித்துள்ளார்கள். அவர்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை, இப்பொழுது பெண் குழந்தை உள்ளார். என்னோட பையன் பிஇ முடித்துள்ளார், அவன் ஐடி கம்பெனியில பணிபுரிகின்றான். அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது.
2: நல்லதுங்க சார், நல்லது.
4: நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மணி வழ

மனம் கொண்டது எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பார். நல்லதொரு குடும்பம் பல்கலை

0: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம்
1: ஒன்பதுல நீங்க ஒரு பள்ளிக்கு வந்து ஆசிரியரா வந்து முத முத என்ட்ரி உள்ள நுழையிறீங்க சார். உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை முறை என்ன, பதவி உயர்வு டிரான்ஸ்பர் என்னெல்லாம் சார் போனீங்க, அந்த நினைவுல பத்தி சொல்லுங்க.
2: 89 ஆசிரியர் பணியை சேர்ந்து பணியாற்றி வந்தேன். 2002 பள்ளி துணை ஆய்வாளராக ஒரே பதவிதான், மதுரை மாவட்ட கல்வெட்டத்தில் பணியில் சேர்ந்தேன். அது என்ன அனுபவம், நம்ம இதனால் வரை ஆசிரியராக இருந்தோம், அதன் பின்னர் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஆய்வு சென்று ஆசிரியர்கள் என்ன மாதிரி இருக்கிறார் என்று அந்த ஆய்வு செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
1: சரிங்க சார், பள்ளி துணை ஆய்வாளரா எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க?
2: நடத்தி வந்தோம் வகுப்பு நடத்தி வந்தோம். எங்களுடைய முயற்சியாலையும் ஊர் பொதுமக்கள் முயற்சியாலையும் வந்து பொதுமக்களிடம் பணம் வசூல் பண்ணி இடம் வாங்கினோம். இடம் வாங்கி அதுக்கு பின்னாடி அரசு மூலியமாக கட்டடங்கள் கட்டி புது கட்டடத்துக்கு நாங்கள் மாறினோம். அதன் பின்னர் வந்து எல்லாம் கிராமப்புற மாணவர்கள், வசதியான யாரும் வசதி இல்லை, மாணவர்கள் பெற்றோர்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை. மாணவர்கள் ஒவ்வொருத்தையும் நாங்கள் கவனித்து நல்லா நடத்தினோம். ஒவ்வொரு உடம்பும் நாங்கள் ஆண்டு விழா விளையாட்டு விழா நடத்துவோம். ரிசல்ட் வந்து ரிசல்ட்டுக்காக எல்லா பள்ளியும் ரிசல்ட் தான் மெயினாக நினைப்பாங்க. நாங்கள் ரிசல்ட்டுக்காக எந்த பள்ளி மாணவனையும் நாங்கள் வெளியே அனுப்ப மாட்டோம். பக்கத்தில் எங்களை அருகில் உள்ள தனியார் பள்ளியிலேருந்து 10 மாணவர்கள் வெளியேற்றுவாங்க. அவங்க எல்லாரையும் நாங்கள் அரவணைத்து எல்லாருமே பாஸ் பண்ண வச்சுருக்கோம், எல்லாருமே நல்ல மார்க் வாங்க வச்சுருக்கோம்.
1: வாழ்த்துக்கள் சார். அதாவது பசங்க சரியாக படிக்காட்டாலும் பரவாயில்ல, ரிசல்ட்டுக்காக சில பேர் வந்து வெளியேற்றுவாங்க, நீ அதெல்லாம் வெளியேற்றாமல் நல்ல பசங்களை சொல்லி கொடுத்து ரிசல்ட் காட்டியிருக்கீங்க. நன்றி சார். அடுத்துங்க சார்.
2: அதனால பொதுமக்கள் வந்து எங்களுக்கு கூட ரொம்ப ஒத்துழைப்புக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பின்னர் வந்து அவங்களோட உதவியோட பள்ளி மாணவர் எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளணுங்கிறதுக்காக நாடக போட்டியெல்லாம் தமிழ்நாடுல உள்ள 2nd பரிசு வாங்கியிருக்கு, மாநில அளவில் 2nd பரிசு வாங்கியிருக்கு. விளையாட்டு போட்டியிலும் அவன் ஷூ கூட வாங்க முடியாது. கால்பந்து போட்டியில் பெண்கள் கால்பந்து போட்டி மண்டல அளவில் போனாங்க, மாவட்ட அளவில் ஜெயிச்ச போட மண்டல அளவுக்கு போகும்போது அது ஷூ போட்டால் தான் விளையாட விடுவாங்க. ஷூ வாங்க கூட காசு கிடையாது. அது நாங்கள் ஸ்பான்சர் பிடிச்சி ஒரு வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சு நாங்கள் மண்டல அளவில் போய் விளையாண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எல்லா துறையிலும் நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். எந்தெந்த அரசு வாய்ப்பு கிடைக்கிறதோ, பள்ளிமான வெட்டி தோல்வி இல்லாமல் எல்லா மாணவர்களும் எல்லாம் அனுபவிக்கணுக்காக எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருவோம். அதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள் பெட்ரோலை மதிக்கணுங்கிறாடி ஒவ்வொருடமும் நாங்கள் பாத பூஜை நடத்துவோம்.
1: பாத பூஜை?
2: ஆமாம், அது பெட்ரோலுக்கு ஆசிரியர்களுக்கு நடத்த மாட்டோம், அவங்க மணந்து அவங்க பெட்ரோலுக்கு நடத்துவாங்க. அது பெட்ரோலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் எங்களுக்கு மரியாதை குறைய நடத்துகிறாங்க, இப்படி வந்து எனக்கு இப்படி செய்ய வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது பின்னாடி வருஷம் வருஷம் கல்வி சுற்றுலா போவோம். ஏன்னா மாணவர்கள்லேருந்து கண்டிப்பாக கூட்டு போகணும், வகுப்புறையிலே வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் பணிகள் சேர்ந்த 2009 2019 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் முதல் தமிழ்நாடு உள்ளே பார்த்தோம், அப்படியே பக்கத்தில் கர்நாடகா கேரளா பார்த்தோம், அப்புறம் அகில

0: இந்த அளவுக்கு போயிட்டோம்.
1: எந்தெந்த ஊருங்க சார் நீங்க கல்வி சுற்றுலா போயிருக்கீங்க?
0: முதல்ல ஆரம்பம் வந்து கன்னியாகுமரி, திருச்செந்தூர், திருவனந்தபுரம், இந்த பக்கம் நம்ம சென்னை, மகாபலிபுரம், தஞ்சாவூர் இந்த போயிருக்கோம், கர்நாடகாவில் மைசூர், பெங்களூர் போயிருக்கோம். அதுக்கு பிறகு வந்து ஜெய்ப்பூர், ஆக்ரா, ரிஷிகேஷ், சிம்லா, டெல்லி போயிருக்கோம். இந்த பக்கம் புவனேஸ்வர், கல்கத்தா, நியூ ஜல்பைகிரி, கேங்டாக், காசி போயிருக்கோம். குஜராத்தில் போர்பந்தர், கிர்காடுகள், ஜுனாக் பார்க்கு, சோம்நாத் கோவில் இந்த மாதிரிலாம் போயிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஏரியா பண்ணிடுவோம். அஜந்தா எல்லோரோ கோயிலெலாம் போயிருக்கோம். மும்பை, மும்பையில் எலிஃபென்ட் போட்டெல்லாம் போயிருக்கோம். ஒவ்வொரு பெங்களூரில் மெட்ரோ ட்ரெயின் முதல் முதல் எங்கள் பையன் ஏறிக்காங்க. அந்த ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்க. சென்னையில் போகும்போது பறக்கும் ட்ரெயின், அவன் ட்ரெயினே பார்த்ததில்லை. முதல்ல நாங்கள் 82 பேர் கூட்டு போனோம். அதில் 82 பேர் ட்ரெயினே பார்த்ததில்லை. நாங்கள் பஸ்ஸில் தான் கூட்டு போனோம். முதல் ஆண்டு பஸ்ஸில் போய் ரயில்வே ஸ்டேஷன் நிப்பாட்டி ஒரு வண்டியில் ஏறி பஸ்ஸை அடுத்த ஸ்டாப்பில் நிற்க சொல்லிட்டு அவன் ட்ரெயினில் ஏற்றிட்டு பார்த்தோம். அவனுக்கு அந்த புது அனுபவம்
1: சார் கேட்குற எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் இப்படிலாம் எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சுங்க சார். அதுவும் ஒரு கிராமங்களில் உள்ள ஒரு பள்ளிக்கு வந்து நீங்கள் தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களை ரொம்ப பாராட்டணும் சார்.
0: இப்போ நான் படிக்கும்போது என்ன இருந்துச்சு, நம்மளாம் கூப்பிடுவாங்க, அப்போ பக்கத்திலே கூப்பிடுவாங்க, இது மாதிரி தூரத்தை கூப்பிடலாமே, நம்ம கிடைக்கல, நம்மளாம் வாய்ப்பு கொடுப்போம்னா அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் செஞ்சோம். அது நாங்கள் முறைப்படி பெற்றோரோட அனுமதி வாங்கிடுவோம், அரசு துறைகிட்ட அனுமதி வாங்கிடுவோம். பையங்களுக்கு வந்து முதல்லேருந்து அவன் பணத்தை சேமிச்சுட்டு வருவான். ட்ரெயின் கன்செஷன் மூலமாக பண்ணுவோம். அது மாதிரி டொனேஷன் கொடுப்பாங்க நிறைய பேர். அவன் பையன் செலவே வைக்க மாட்டோம். ஒவ்வொரு சாப்பாடு கொடுப்பாங்க, ஸ்நேக்ஸ் கொடுப்பாங்க, தங்குறாங்க, ஏற்பாடு பண்ணுவோம். அந்த ஊரில் நிறைய பேர் இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் ஏரியா போனாலும் அவங்கள தான் கனெக்ட் பண்ணுவோம். முதலே பண்ணி வச்சுருவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த இராணுவம் அங்கே சுற்றி பார்க்குற ஏற்பாடு, தங்குறதுக்கு ஏற்பாடு, பஸ்ஸில் ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுவோம். மேக்ஸிமம் நாங்கள் ட்ரெயின்லேயே டைட் தங்குற மாதிரி பார்த்துடுவோம். 12 நாள் போவோம், 10 நாள் போவோம். ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வெளியே தங்குவோம். மற்ற நாள் ஊரும் அந்த ட்ரெயின்லேயே நைட் ஜேர்னி மாதிரி வச்சுருவோம். அதனால் எங்களுக்கு தங்குறதுக்கு செலவு இருக்காது. டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க.

0: சொன்ன போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: சார், அடுத்ததா ஒரு கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு ஆசிரியருடைய ஒரு பெரிய சாதனை அப்படின்னு

0: என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பெற்ற அந்த கல்வியை விட நான் சொல்லி கொடுத்த அந்த கல்வி மூலமா என்னோட மாணவர்கள் உயர்ந்த நிலை அடைஞ்சிருந்தாங்கன்னா அந்த உயர்ந்த நிலை தான் நான் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் பணிக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்க பாடம் எடுத்த மாணவர்கள் இப்ப உங்களை வந்து சமீபத்தில் சந்திச்சு, நான் சார் நான் ஒரு சாதனையாளா இருக்கேன் அப்படின்னு சொன்ன அனுபவங்கள் ஏதாவது உண்டா சார் உங்க மாணவர்களோட?
1: ஒரு பையனுக்கெல்லாம் அப்பா அம்மா யாருமே கிடையாது, பாட்டி விட்டு வளர்ந்துட்டு இருந்தான். அவன் காலையில் திருத்தரோ இட்லி விற்றுட்டு அந்த பள்ளி கரெக்டாக அந்த நேரத்தை வருவான், அப்படி ஒரு வறுமை. அந்த பையன்தான் வகுப்புலேயே முதல் மாணவன், அவனுக்கு வந்து எல்லா செலவும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம், எல்லா டீச்சரும் நல்லா இது பண்ணுவாங்க. இன்றைக்கி கடைசியில் எய்ம்ஸில் வளர்க்குறான், எய்ம்ஸ் எக்ஸாம் அவன் வந்து பார்த்தான், சார் அவங்களால் நாங்கள் எய்ம்ஸில் வளர்த்தோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி கிராமப்புறங்களே எல்லாம் பின்தங்கி தான் இருப்பாங்க, அவனை வீட்டில் போய் படிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது, சின்ன வீடு இருக்கும், வசதி இருக்காது, தூங்குறது இருக்காது.
0: நல்லதுங்க சார், அது இட்லி விற்றுந்த ஒரு பையன் உங்களுடைய நல்ல வழிகாட்டுதல் பேரில் இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அங்கே வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்குன்றாரு.
1: ஆமாம்,
0: இது உண்மையில வெற்றி சார் உங்களுக்கு. கிராமத்திலிருந்து சமுதாயத்துடைய அடித்தளத்தில் இருந்து ஒரு நல்ல நிலைமை போயிருக்காருன்னு உங்களை மாதிரி ஒரு முன்மாதிரியான ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு தான் சார் அது கண்டிப்பாக காரணமாக இருக்கும். வேற உங்களுடைய மாணவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வேற மாணவர்களுக்கு வந்து நாங்கள் எல்லா மாணவர்களுக்கும் ரத்த தானம், ரத்தம் என்ன குரூப்னு தெரியுங்கிறதுக்காக மீனாட்சி மிஷிலிருந்து அணுகி அவங்க வந்து எல்லா மாணவர்களுக்கும் ரத்த தானம் என்ன குரூப்பு அப்படின்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருமே பெட்ரோல் வச்சு கூட்டம் போகும்போது அங்கே என்னென்ன ஸ்கூலில் பிரச்சனைனா அது எல்லாமே சால்வ் பண்ணி தருவாங்க. இப்ப அந்த படிக்க காசு இல்லாத மாணவனுக்கு வந்து சுசி கணேசன் டைரக்ட் அவர் அந்த ஊருக்கார் வண்டிகளம்புக்காரர் தான் சுசி கணேசன். அங்க வரும்போது அவர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாரு, அப்ப நாங்க பேசும்போது இந்த பையனை காட்டினோம், உடனே அவனுக்கு நிதி உதவி கொடுத்தார். அதே மாதிரி சேதுராமன் சொல்லி பக்கத்துல அவர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்தாரு, அந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்து இடம் வாங்கறதுக்கு 1,00,000 கொடுத்தாரு. அவர் இதே பள்ளிக்கூடம் நிறைய கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி பொதுமக்கள் வந்து எங்களுடைய பள்ளியை பார்த்துக்கிட்டு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியரை பார்த்துட்டு தானாக முன் வந்து உதவி செஞ்சாங்க. எங்கள் பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சோறு எல்லாமே எளிதாக எழுதி போட்டிருப்போம், பிளைனாகவே சோறே இருக்காது.
0: என்ன சார் எழுதி போட்டிருக்கீங்க?
1: எல்லா கருத்துக்களும் போட்டிருப்போம், சயின்டிஸ்ட் யாராரு யாரா நம்ம ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியா ஹாக்கியில் எங்கெங்கே வின் பண்ணியிருக்கு, தமிழில் வந்து எத்தனை பூக்கள் இருக்குது, இது மாதிரி எல்லா பாடங்களையும் கணிதமில்ல இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எல்லா பாடத்துலேயும் சோறு ஃபுல்லாக எழுதி போட்டோம். ஒரு வகுப்புள்ளே படித்தானே ஜெனரல் ஏற்பாடு வர்றவங்க அதை ஆச்சரியப்படுவாங்க, எல்லாம் அதை ஃபோட்டோ எடுத்து போவாங்க, இவ்வளோ கருத்துக்கள் இருக்குன்ட்டு. அதை பார்த்தாலே ஒரு எக்ஸாம் எழுதிடலாம், TNPSC எக்ஸாம் எழுதிடலாம். அந்த மாதிரி அங்கே ஊரில் படிக்கிறதுக்கு எந்த வசதி இருக்காது, கிராமத்தில் இருக்காது. அதனாடி வந்து 10வது மாணவர்களுக்கு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இரவு நேர படிப்பு வச்சோம்,
0: இரவு நேர படிப்பு.
1: ஆமாம், அதனால் அது மாதிரி மாலையில் வந்து ஈவினிங் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அது பள்ளி முடிஞ்சவுடனே ஒரு 1 hour.
0: 30 ஆண்டு காலம் வந்து ஒரு ஆசிரியர் பணியை வந்து நீ ஏற்று சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இந்த 30 ஆண்டு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியராக இருந்து மறக்க முடியாத தருணம் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க?
1: தலைமை ஆசிரியர் பதவியேற்ற பிறகு கல்வியில் பின்தங்க மாணவிகள் வந்து அவனை பாஸ் பண்ண வைக்கிறதே எங்களுக்கு பெருசு தான். அப்படிப்பட்ட கிராமம் அந்த மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு இப்படியெல்லாம் என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது, என்னென்ன போட்டிகள் இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் அனுப்பிடுவோம். அந்த இது எங்களுக்கு உண்டு. கல்வி சுற்றுலா கூட்டுப்படும் அது பெரிய இது, யாருமே கூப்பிட பெரிய பெரிய நகரத்திலேயே கூட்டுப்படுறதில்ல, அவனுக்கு அனுபவம் இல்லை. எங்கள் பள்ளி மாணவர்கள் வந்து இந்தியாவை போகிற போயிருக்கு எல்லாமே.
0: அப்ப இந்த கல்வி சுற்றுலா போனது உங்க வாழ்க்கையில ஆசிரியரா இருந்து ஒரு பெரிய ஒரு சாதனை நினைக்கிறீங்க? உண்மைதாங்க சார், ஏன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ல கூட இப்ப எல்லாம் கூட்டி போற மாதிரி நான் கேள்விப்படுறது கிடையாது. இந்தியா முழுக்குமே வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து நீங்க வந்து சுற்றுலா கூட்டி போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுடைய தலைமை ஆசிரியர் பணியில் செஞ்ச ஒரு அறப்பணி அப்படி கூட சொல்லலாம் சார். சார், அடுத்ததா வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்கூலு ஒரு பக்கம் குடும்பம், எப்படி சார் குடும்பத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணி ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணி எப்படி சார் கொண்டு போனீங்க? அதுல நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன சார்?
1: எங்க வீட்டுக்கு குடும்பத்தில எனக்கு அந்த குடும்பத்தில் வந்து நான் எந்த ஒரு அக்கறை அதுமே எடுத்துக்கல. நான் பள்ளி ஆசிரியர் பணியாற்றும் போது அப்பதான் குழந்தைங்க இருந்தாங்க. நான் பள்ளி துணையாளர் போன பிறகு அவங்க குழந்தை தூங்கி எழுந்திருக்கணும்னா எனக்கு பணிக்கு வந்துடுவேன். மதுரைக்கு வந்து பள்ளிக்கு விசிட் பண்ணணும், நம்ம சீக்கிரம் வரணும். நான் எல்லாம் முடிச்சு இங்கே போறதுக்குள்ள குழந்தை தூக்கிடுவாங்க, எல்லாமே வீட்டுக்காரமாக தான் செஞ்சாங்க.
0: அதாவது நீங்க கவனிக்கல, ஆனா குடும்பத்தை வந்து உங்க
1: துணையாக நான் வீட்டில் இருந்தனாடி அது ஒரு வாய்ப்பு,
0: துணைவியார் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
1: அதனால நம்ம பள்ளியில் வந்து முழுமையாக ஈடுபடுறதுக்கு நல்லா இது இருந்தது. அதனால நம்ம பண்ணணும்.

0: அடுத்தது வந்து இந்த தருணத்துல வந்து ஆசிரியர் வந்து நீ சமுதாயத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு பேரோட இருக்கேன்னா இதுக்கு ஒரு காரணகர்த்தா இவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல விரும்புறீங்கன்னா யாருன்னு சார் சொல்ல விரும்புறீங்க?
1: நீங்க ஆசிரியர் எல்லாரையும் சொல்லலாம். அதுல முக்கியமான ஐயமான தமிழ் ஆசிரியர் இருப்பாங்க, அவங்க தான் எல்லாமே ஈடுபட செய்வாங்க. இங்க எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனியா பொறுப்பு கொடுத்து அது பணி செய்யறதுங்க வேற, பணி எல்லாருமே சேர்ந்து செய்யணுங்கிற அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த பண்ண கொடுத்துருவோம். ஒரு நாள் எழுத்து நல்லா இருந்தா எழுத்துக்களை கொடுத்துரும், ஒரு நாள் வெளி பழக்கம் இருந்தா அவன் வெளியே என்னென்ன செய்யணுமோ அந்த அந்த பணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பணியை ஒதுக்கி கொடுத்துருவாங்க, நமக்கு ஈஸியா முடிஞ்சது. இங்க ஆசிரியர் பங்களிப்பு அதிகம், எல்லா ஆசிரியர்களும் நல்லா வேலை வைத்தாங்க. அதுல ஐயமால் வந்து முதலிடம், மற்ற எல்லா ஆசிரியரும் பார்த்தாங்க. அது குருதுனியா அந்த ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதினு ஒரு ஆள் இருந்தாங்க, தொற்றாசிய கழக தலைவர் சுப்ராஜ் சமயன், அவங்க எல்லாம் ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாங்க. அதனால நமக்கு எல்லாமே பண்ண முடிஞ்சது. இவ்வளவுக்கு நான் ஃப்ரீயா வீட்டில் நினைப்பு இல்லாம இந்த வீட்டில் டென்ஷன் இல்லாம வந்து பணியாற்ற வாய்ப்பு இருந்தது என் மனைவி தான் காரணம். எல்லாருமே சேர்ந்ததுனால தான் நான் ஒரு நல்ல தலைமையா சேவை பணியாற்ற முடிஞ்சது. அதன் அடிப்படையில் தான் 2017 வந்து மாநில நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தமிழ் அரசு வந்து கொடுத்தது.
0: வாழ்த்துக்கள் சார். அப்படியே நான் மாநில நல்லாசிரியர் விருது.
1: ஆமா,
0: நல்லதுங்க சார், உங்களுடைய உழைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சார். அடுத்ததா வந்து ஒரு அரசு பணி அப்படின்னு சேர்ந்தோம்னாலே கண்டிப்பா வந்து பணி ஓய்வுன்னு ஒரு காலம் வரும். நீங்க 2019 வந்து பணி ஓய்வு பெற்றிருக்கீங்க, நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த தருணம் நீங்க எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க?
1: எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஊர்ல வந்து பெரிய ஊருக்குள்ள எனக்கு பெரிய விழா எடுத்தேன்.
0: பெரிய விழாவை

0: எல்லாருமே பள்ளியில் எடுப்பாங்க, பள்ளிக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஊர்ல வச்சு விளையாடுறது, ஏன்னா ஊர்ல அந்த கோயில் இருந்து அந்த பொது மைதானத்துக்கு மேலதளத்தோட கூட்டு வந்தாங்க. எல்லாருமே ஆரத்தி எடுப்பாங்க, பெண்கள்லாம் அது இருந்து ஆரத்தி எடுத்து மேடைக்கு வரை கூட்டு வந்தாங்க. எல்லாருமே எங்க பக்கத்துல தலைமை ஆசிரியர் சோசியல் எல்லாம் செஞ்சாங்க. அந்த பொதுமக்கள் நல்லா எனக்கு ஒத்துழைச்சாங்க. அவங்க அதெல்லாம் இப்படி செஞ்சதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம்.
1: ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு எப்படி அவங்க வாழ்க்கையை நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
0: எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன மாதிரி தெரியல. பணியில் இருக்கும்போது கூட பணியை பள்ளிக்கு செல்வோம் செய்வோம் இருக்கு. இப்ப ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு நேரமே கிடைக்கிறது.
1: என்னென்ன சார் பண்றீங்க இப்ப?
0: பொது ஆசிரியர் சங்கங்கள்ல கௌரவ பொறுப்புல இருக்கேன். அவங்களுக்கு தேவைப்படும் போது நான் வெளியே போவேன். பொது உரிமையா கூப்பிடுவேன். முன்னாடியாவது நான் பள்ளிக்கூடத்து போறேன், நேரம் இருக்காது, நான் சாயங்காலம் வரேன், இன்னும் லீவ் அன்னைக்கு போன சொல்லுவேன். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நீ சும்மா இருக்க வாழ்மா. ஆனா எல்லாத்துக்கும் போயிடுவேன். ஆசிரியர் கூப்பிடுறது எல்லாத்துக்கும் போயிடுவேன். ஏதாவது நாங்க சமூக சேவை மாதிரி கொரோனா பீரியட்ல சாப்பாடு எல்லாமே பூட்டிட்டாங்க.
1: என்ன சார் பண்ணீங்க? கொரோனா
0: ஆதரவு விட்டு சாப்பாடு கிடைக்காம இருந்தாங்க.
1: எந்த ஊர்ல?
0: கல்லுப்பட்டியில். அப்ப நானும் விஜயபாரதி ஒரு ஆசிரியரும் அது இவங்களும் நமக்காக சாப்பாடு கிடைக்கிறது, நம்ம சம்பளம் வாங்குறோம். இவங்களாம் எதுவுமே ஹோட்டல்ல கூட இல்ல, காசு இருந்தா கூட சாப்பிட வழி இல்லையா, என்ன செய்யலாம்னு சொல்லும் போது நாங்க போலீஸ் போய் பெர்மிஷன் வாங்கி ஒரு 65 பேருக்கு நாங்க சமையல் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க இடத்துக்கே போய் கொடுத்துருவோம். தொடர்ந்து 63 நாள் கொரோனா பீரியட்ல கொடுத்தோம். அது கொரோனா பீரியட் முடியும். நாங்க நண்பர்கள் வட்டாரம் ஒரு அமைப்பு வச்சு அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப இதை பாத்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து மக்கள் நிதி கொடுக்க நிறைய கொடுக்குறாங்க. அவங்க யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாம தான் இருக்காங்க தவிர, ஆனா வந்து செய்யறது கொடு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கொரோனா பீரியட்ல யாருமே வெளியே வரமாட்டேங்கிறாங்க. நிதி மட்டும் கொடுப்பாங்க. அந்த காலத்துல நாங்க போய் இறங்கி செஞ்சோம். எல்லாரும் சொன்னாங்க, இந்த வயசுல நீங்க போகணுமா, கொரோனாவே பாருங்க. இல்ல சார், வேற இருக்கட்டும், யாரும் போகணும் செஞ்சோம். இப்ப அந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இப்ப நாங்க முதியோர் உள்ளத்து கொடுக்குறோம். முதியோர் உள்ள வந்து ஒரு ஸ்பான்சர் நடத்திட்டு இருக்காரு. அவர் சாதாரண ஒரு தொழிலாளி தான், பஞ்சர் பாக்கிற ஒரு மெக்கானிக். அவர் சொந்த செலவுல ஒரு வாடகை வீடு எடுத்து ஒரு 10-12 பேர் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் வயதோர் ஆதரவற்றவர்கள் இந்த இது ஆபீஸ் வாங்க மாட்டாரு. அவர் நடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால எங்க ஆசிய பெண்கள் எங்க நம்பர் வட்டாரத்துல இருந்து பிறந்த நாள், அவ அப்பா நிதி, இறந்த நாள் இந்த மாதிரி பணம் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்க அந்த முதியோர் உள்ளத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு, நிறைய பேர் வந்து முதியோர் உள்ளத்துக்கு வாட்டர் ஹீட்டர், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி பழைய தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்க அந்த நண்பர்கள் கொடுத்த பணத்தை வச்சு நிறைய பேர் படிப்புக்கு செலவு செஞ்சோம். நம்ம அரசு பள்ளியில வந்து MBBS சீட் கிடைச்சதுக்கு ஒவ்வொரு வருஷம் 50,000 கொடுத்தோம். அது செகண்ட்ல ஒரு பிள்ளை படிச்சது, அந்த பொண்ணுக்கும் 50,000 கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு நிதி ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவோம். அது மாற்றுத்திறப்பட்சமே கூட மாற்றுத்திறனாளர்கள் பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தோம். அது மாற்றுத்திறனாளிக்கு இந்த உபகரணங்களும் வாங்கி கொடுப்போம். இது மாதிரி பல ஐட்டம் என்னென்ன யாராவது தேவைப்படுதோ எங்களை அணுகுவாங்க. நாங்க நிஜமே விசாரிச்சு கொடுப்போம். அவன் நிஜமே தேவைப்படுதா, நீங்க கொடுக்கலான்னு சொன்னோடனே நிறைய பேர் வர்றாங்க, எங்களுக்கு செய்யுங்கட்டு வர்றாங்க. நாங்க அதுக்கு விசாரிச்சு நிஜமே இருந்தோம், அதுக்கு நாங்க நம்மளோட கேட்போம், கொடுப்பாங்க. அவளுக்கு இது மாதிரி செஞ்சுட்டு வரோம். வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம்.
1: நல்லதுங்க சார். சார், அதாவது ஒரு ஆசிரியரா நீங்க இருக்கிறப்ப வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து கல்வி செலுத்த அறிவி கொடுத்தீங்க. இப்ப ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட சமூக சேவையில இவ்வளவு தூரம் சமூக பொறுப்போட பண்றது உண்மையிலே எங்க நிலையத்தின் சார்பா முதல்ல உங்களுக்கு வந்து எங்களோட நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை கண்டிப்பா சொல்லணும் சார். ரொம்ப நன்றி. அதாவது ரிட்டையர்ட் ஆனாலுமே ஒரு 4 செவத்துக்களை நம்ம வாழ்க்கையை வாழாம 4 பேரோட சேர்ந்து ஒரு அமைப்பா உருவாக்கி இன்னும் உங்களோட சமூக சேவை தொடருதுன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் சார். சார், அடுத்ததா வந்து சமூக சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப கஷ்டப்படுறவங்க உங்களை தொடர்பு கொண்டா அவங்க எல்லாத்துக்கும் நீங்க உதவி செய்ய வாய்ப்பு இருக்கா சார்?
0: பண்ணுவோம்.
1: உங்களை தொடர்பு கொள்ள எங்க உங்களை வந்து சந்திக்கலாம்?
0: எங்க கண்டுபிடிச்ச ஒரு போன்ல தொடர்புனா போதும்.
1: நல்லதுங்க சார். சார், இப்ப இன்றைய இளைஞர்களுக்கு உங்கள் ஒரு ஆசிரியரா இருந்து ஒரு சமூக சேவகரா இருந்து இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம மக்களுக்கு நீங்க என்ன சார் இந்த நிகழ்ச்சியின் மூலமா சொல்ல விரும்புறீங்க?
0: இன்றைய இளைஞர்கள் கல்வியில நடைஞ்செடுத்தும், கல்வி படித்தா தான் எதிர்காலத்துல அவனுக்கு வாழ்க்கையே உண்டு. கல்வியை கற்பதற்கு அரசாங்கம் உதவி செய்யறது, பல சமூக அமைப்பு உதவி செய்யறது, நாங்களும் உதவி செய்கிறோம். காசு இல்லாம படிப்பே முடியலன்னு சொல்லக்கூடாது, அது பல வழிகள் உண்டு. படிப்பு மட்டும் போதாது, அது ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா படிக்கணும். இது போட்டி உலகம், எந்த பொறாமை இல்லாம உன்னோட திறமை தனித்திறமையால வளர்த்து உன்னோட திறமையை வளர்த்து அதுல பங்கு பெற்று வெற்றி பெற்று அரசு பதவியோ மற்ற பெரிய பதவியில் நீங்க வரணும். நீங்க வந்த பிறகு எப்படி நீங்கள் மற்றவர்கள உதவி பெற்றீங்களோ அதே மாதிரி வருங்கால குழந்தை மாணவர்களுக்கும் நீங்க உதவி செய்யும். பணம் தான் உதவி கிடையாது. அவனுக்கு தேவையான புத்தகம் கொடுக்கலாம், அறிவுரை சொல்லலாம், பெற்றோர்களுக்கு நல்வழி படுத்தி மாணவர்கள் படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கணும், அவனுக்கு தேவையான உதவி செய்யணும். எல்லாமே நியாயமான முறையில ஒழுக்க முறையில இருக்கணும். அதான் இளைஞர்களுக்கு.

0: முதியவர்களுக்கு உதவி செய்ய கத்துக்கணும். ஏன்னா நம்மளும் இன்னொரு முதியவர் ஆக போறோம். நீங்க முதியவர்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. யாருமே முதியவர்கள் வந்து இப்ப வீட்டுல வந்து அது ஒரு பெரிய சுமையா நினைக்கிறாங்க. சுமையா நினைக்க கூடாது. நம்மளும் முதியவர் இருக்க போறோம். அவளுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம நீங்க கொடுத்து உதவுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அது உதவுங்க. பொருளாவோ துணிமணிகளாவோ காசாவோ இல்ல ஒரு பஸ்ல பாக்குறீங்க எதுக்கு இடம் கொடுங்க இல்ல ரோட்டை கிராஸ் பண்ண விடுங்க. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. உங்களா முடிஞ்ச அளவு செய்யுங்க. நாமளும் நாளைக்கு முதியோர் தான் என்னத்தில் செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் பாக்குற இளைஞர்களுக்கும் இன்னைக்கு இளைஞர்கள் முதியோர்களுக்கு என்ன செய்ய தெரியல. உங்களை பார்த்து கத்துக்கணும். நீங்க பெற்றோர்கள் வந்து மாணவர்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்க இந்த மாதிரி பெற்றோர் மாணவர்கள் வந்து கூட்டுப்பாங்க. முதியோர்களுக்கு கூட்டுப்பாங்க, கோயிலுக்கு கூட்டுப்பாங்க, வருஷம் ஏதாவது கூட்டு போய் காட்டி அவனுக்கு அந்த உலக நடப்பு என்ன இருக்குமோ அதை செஞ்சு பொதுமக்கள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குழந்தைகள் நல்லா இருக்கும், சமூகமும் நல்லா இருக்கும்.
1: ரொம்ப அழகான ஒரு அறிவுரையை வந்து இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில நீண்ட தூரம் பயணம் செய்து எங்கள் நிலையத்துக்கு வந்து உங்க வாழ்க்கை அனுபவங்களை எங்க நேயர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டமைக்கு எங்கள் மதுரை அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: எனக்கு இந்த அறிவாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் எனது பேச்சை கேட்ட வானொலி நேயர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இதுவரை இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய கனிந்த வாழ்வு. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு. நேரம் இப்பொழுது 7:45. திரை இசை கேட்கலாம். கர்ணா திரைப்படத்திற்காக மலு ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.
1: Catch the rain.

0: நேரம் இப்பொழுது 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அரசு கல்லூரியின் உள் விளையாட்டு அரங்கு திறப்பு விழாவில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில்,
2: பிரதமர் ஐயா 2014 இருந்து சொல்லிட்டு வர்றார், டாப்னு ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணார், TOP, அதாவது டு தி ஒலிம்பிக் போடியம் அப்படின்னு அதுக்கு விரிவுரை. டைரக்டா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஒலிம்பிக் போடியம், அதாவது 1, 2, 3 அவங்க இருந்து மெடல் வாங்கிக்குவாங்க, அந்த போடியம்க்கு நம்ம இளைஞர்களை எப்படி அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் மூலமா நாடு முழுவதும் ஸ்டேடியம் கட்டணும், நிறைய இடத்துல பிள்ளைங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும், அவங்க என்ன விளையாட விரும்புறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சோ அது அப்படி வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கையில ஸ்போர்ட்ஸ் மூலம், ஸ்போர்ட் விளையாடுறதுக்கு ஃபெடரேஷன் இருக்கும், வாலிபால் ஃபெடரேஷன் இருக்கும், ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்கும், இப்படியாக ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு ஃபெடரேஷன், அவங்க மூலமா அவங்க எங்கெங்க அவங்க ட்ரைனிங் ஃபெசிலிட்டியை கட்டி கொடுக்குறாங்களோ கட்டி கொடுக்கட்டும். இப்படியே அது வந்துட்டு இருக்கையில 2024 அப்புறம் மூணாம் முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வந்த பிறகு இந்த நாட்டில் காமன்வெல்த் கேம்ஸ் நம்ம திருப்பி எடுத்துட்டு வரணும். 80s இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது, அதுக்கப்புறம் 2010 நடந்துச்சு, காமன்வெல்த் கேம்ஸ் திருப்பி நம்ம நாட்டில் வரணும். ஆனா அதுக்கு முன்ன ஏற்பாடாக பிள்ளைகளுக்கு வசதி பண்ணி கொடுங்க, அவங்களும் நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதற்கும் மிஞ்சி ஒலிம்பிக்ஸ் பாரத தேசத்துல எடுத்துட்டு வரணும், அதுக்கு முயற்சி ஆரம்பிப்போம், 2036 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கு இப்பவே நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற முயற்சியை மோடி ஐயா எடுத்தார். இதை தவிர இதெல்லாம் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், பட் கேலோ இந்தியா, அதாவது இந்தியாவே விளையாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு MP மூலமா சொன்னாங்க, நீங்க போய் அங்க நல்ல ஒரு சான்சத் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னாரு. அதாவது இப்ப வரப்போகுது மகாமகம், அது கங்கையில கும்பமேளா பிரயாக்ராஜ்ல, இல்ல நாசிக்ல கோதாவரி புஷ்கரால், அதே புஷ்கரம் ஆந்திரால, அப்படியாக பெரிய பெரிய உற்சவம் மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். அதே இதை சான்சத் கேல் கும்ப் அப்படின்னு பிரதம மந்திரி சொன்னார். நீங்க ஒவ்வொரு MP உங்க பாராளுமன்ற தொகுதியில பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. அது எல்லா விதமான விளையாட்டும் இருக்கும், கபடி இருக்கும், ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல ஓடுற நிகழ்ச்சிகள் இருக்கும், ஜாவலின் இருக்கும், த்ரோ பால் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதுல நீங்க அவங்களுக்கு பரிசளிங்க அப்படின்னு அது நிறைய MPs நடத்தினாங்க, அவங்க அவங்க தொகுதியில் நடத்திட்டாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நிலைநிறுத்தி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு இத்தனை விதமா நீங்க அவங்கள விளையாட வைங்க அப்படின்னு பிரதமர் முயற்சி எடுக்கிறார். இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிப்பது, அது இந்த கட்சி ஆட்சியில இருக்கா அந்த கட்சியில ஆட்சியில இருக்கான்னு பார்க்காம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது. சரி, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். இங்க எலக்ட்ரிசிட்டி எல்லா வீட்டுக்கும் வரணும், தண்ணி எல்லா வீட்டுக்கும் போகணும், ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கணும், ஹெல்த் பாராமீட்டர்ஸ் நல்லா இருக்கான்னு பாக்கணும், இப்படியாக எல்லா விதத்திலயும் விருதுநகரை முன்னேற்றி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சி மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியும், நடக்குது. பட் எனக்கு தோணுச்சு இந்த ஸ்போர்ட்ஸ்ல இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய எஃபர்ட் ஒன்னும் எடுத்த மாதிரி தோணலையேன்னு எனக்கு மனசுல பட்டுச்சு. இந்த யோஜனை வந்துச்சு, ஏன் நம்ம ஒரு பின்தங்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனா அது ஆஸ்பிரேஷன் நம்ம சொல்றோம், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில்தான் நான் SPI கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க, அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேமுக்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு திருச்சூழி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வசதி செய்து

0: கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல நான் ஆரம்பிச்சேன். பாரத நாட்டுல எந்த ஒரு பகுதியும் பின்தங்கி இருக்க கூடாதுன்றதுதான் பிரதமர் ஐயாவோட நோக்கம். அதுல முக்கியமா கொஞ்சம் பின்னடைவு அடைஞ்ச சில மாவட்டங்களை, இன்னைக்கு ஆஸ்பிரேஷனல் மாவட்டங்கள் நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்கள்ல இன்னும் அதிகமா நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு எம்பிஸ்க்கு சொல்லுவார். அவர் ஒரு வசதியை கிரியேட் பண்ணிடலாம், உருவாக்கிடலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் உருவாக்கிடலாம், அது ஒரு காலேஜ்ல இருக்கலாம், அதை விரும்பி நிறைய பிள்ளைகள் வந்து ஆடணும் நாங்க கத்துக்கணும்னு வரோம் அப்படின்னு வரலாம். ஆனா அது மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா கிராஜுவலா அது தன்னுடைய அந்த சிறப்பான நிலையை இழந்துடும். இந்த காலேஜ், இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பிள்ளைகள் நீங்க எல்லாரும் முழுமையா எப்படி விளையாடுறதுக்கு ஆசையா வரீங்களோ அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு? நம்ம விளையாடி முடிச்சிட்டு போன பிறகு கரண்ட்டுக்கு சேதம் இல்லாம சுவிட்ச் நிறுத்திடுறோமா? அந்த விளையாட்டுக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள், பாலோ நெட்டோ, அதை ஒரு இடத்துல பக்குவமா சரியா வைக்கிறோமா? கோச்சுகிட்ட சொல்லிட்டு போறோமா? பொறுப்போட நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசதியை உபயோகமும் படுத்தணும். நம்மளுக்கு அப்புறமும் வரக்கூடிய காலேஜ் மாணவர்களுக்கு இது உகந்த இடமா இருக்கணும்ன்றதுக்கு மெயின்டெனன்ஸும் நீங்க பண்ணணும். நீங்க உபயோகிக்க கூடிய ஒவ்வொரு கருவியையும் கூட சரியான இடத்துல வச்சுட்டு போங்க. வந்தவுடன் அதை சரியான இடத்துல இருந்து எடுத்து உபயோக அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க, கதவு மூடுங்க, நல்லபடியா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அந்த அளவு மாணவர்கள் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கோச் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும், சிஸ்டமேட்டிக்கா கத்து கொடுக்கணும். அதோட இல்லாம மாவட்ட ரீதியா இருக்கக்கூடிய காம்படிஷன்ல பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். இங்கிருந்து உங்க டீம் நேஷனல் டீமுக்கு போகணும். இப்படி நல்ல பெரிய அளவுல பிளான் பண்ணாதான் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கும். திருச்சூழினா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த அளவுக்கு உயரணும். ஆனா ரமணருக்கு பேர் போன இந்த இடம் ஸ்போர்ட்ஸுக்கு பேர் போன அளவுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து சாம்பியன்ஸ் உருவாக்குங்க. பெரிய சாம்பியன்ஸ் வரணும் இங்க இருந்து. ஒலிம்பிக்ல பங்கேற்கணும், அதுல பெரிய மெடல் வரணும். ஒரு காலத்துல அந்த PT உஷாவோட ஊரை பத்தி சொல்லுவாங்க, அவங்க ஊரை பத்தி பேசணும். கேரளால உடனே ஸ்போர்ட்ஸ் PT உஷா ஒலிம்பிக் வரைக்கும் போனாங்க அவங்க. அந்த மாதிரி தமிழ்நாடுனா திருச்சூழி தான் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி எடுத்துட்டு வரணும்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்தியாவின் தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனது விக்ரம் 1 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளதற்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 2022 சிறிய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த உதவும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியதற்காக தேசிய தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் விருதும் 15 லட்சம் ரூபாயும் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சாதனை நாட்டின் தனியார் விண்வெளித்துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் உள்நாட்டு விண்வெளி தொழில்நுட்பங்களில் உலகளாவிய மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விண்வெளி, பாதுகாப்பு, சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மழை நீரை சேமிக்கவும் பல சிறப்புமிக்க திட்டங்களை மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜல் சஞ்சய் ஜல் பாகிதாரி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 27 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தடி நீர் செறிவூட்டல் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆழ்துளை கிணறுகளை மீட்டெடுப்பதில் சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள 256 மாவட்டங்களில் 1592 நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் நீர்நிலைகள் தூர்வாறுதல், காடு வளர்ப்பு மற்றும் நீர்பிடிப்பு பகுதி மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. மேலும் ஜல்சக்தி கேந்திரா திட்டத்தின் மூலம் இந்திய வானிலை ஆய்வு மையம், இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆகிய அமைப்புகளிடமிருந்து தரவுகளை பெற்று நீர்நிலைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த மையங்களின் உதவியோடு நாடு முழுவதும் உள்ள 639 மாவட்டங்களுக்கு மழை நீரை சேகரிப்பதற்கான அறிவியல் பூர்வமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: 2010. In men's cricket, England have set a target of 388 runs for India in the series deciding third ODI at Lord's in London. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 8:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த் சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
4: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: கட்டுப்படை, கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படை, பாரதிய சேனா.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் திரைகானம் கேட்கலாம். தெரி திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் ஹரிஹரன், சைந்தவி, வைக்கம், விஜயலட்சுமி.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரெக்க திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர் ஸ்ரேயா கோ.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: திரைகாணத்து

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் 11:40. இப்போது கேட்கலாம் திரைக்கானம். உரிமை குரல் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
2: ஐ ஐ ஐ

பூரம் உன்ன பூவான நினைப்பேன், நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோட நினைப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ நேசா தொட்டு.

0: கண்டை பாடாதோ காதல் நெட்டு, நேற்று பூத்தாளே ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ லேசா தொட்டு.
1: அடுத்து சிவகாமியின் செல்வன் திரைப்படத்துக்காக சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவு 12:10. இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். இதில் உன்னால் முடியும் தம்பி, செந்தூரப்பூவே திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் உன்னால் முடியும் தம்பி திரைப்பட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

பமகமதகதரிதஜம் சசபாமதகரிசதி தகதிமிததிபிடபுத தகதிம்ததகதினதேஜம் தரிதசனிபரிசதிகமதனகுபமகம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10 நிமிடம். இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. பெரிய இடத்து பெண், தேன்நிலவு திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் பெரிய இடத்து பெண் திரைப்பட பாடல், TM சவுந்தரராஜன் பிசுசீலா பாடியது.

பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசுலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து

0: நேர்கள் இதுவரை எஃப்எம் கோல்டு வழங்கிய நினைவில் நின்றவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: And that is the end. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன், கௌரவம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள்.

பாவனை போல ஒரு வங்கி கொடியாடு, துள்ளும் வாலிபம் ஏங்குது இணையுது இளமையின் புகழ்பாடு.

0: ஒலித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சீர்காழி கோவிந்தராஜன், கேஜே ஏசுதாஸ், எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து கௌரவம் படத்திலிருந்து பாடல்கள்.
1: கண்ணா

0: ஒலித்த கௌரவம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா ஆகியோர். கேட்ட நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஆஷுதோஷ். संसद का मानसून सत्र आज से शुरू होगा।

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்.
0: தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம் தியாகராஜர்கே.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்பிரைஸை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. நவீன சாரங்கதாரா படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

போதகமும் அதிரசமும் வைக்கின்றோம். நாங்கள் மூன்று தமிழ் வேண்டும் என்று கணபதியை கேட்கின்றோம்.

கணபதி இல்லாமல் ஒரு ஊருண்டோ, வீட்டில் கணேசன் இல்லாமல் ஒரு பேருண்டோ, அரச மரம் ஒன்றிருந்தால் போதுமே, அங்கே ஆயிரமாய் பெண் குலங்கள் கூடுமே. மோதகமும் அதிரகமும் வைக்கின்றோம் நாங்கள் மூன்று சமய வேண்டுமென்று கணபதியை கேட்கின்றோம். ஐயனுக்கு தும்பி கையனுக்கு பூத்த பையன்.

நேரம் 5:28, 30 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஜெகதல பிரதாபன் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நிதா சரி மகரி மபனி தனிதா மபனி ரி சரி நீ சாதனி மபனி சரி சனி சரி காரி சரி ரி சனி சனி பனி பம பம கபரி சனி சரி மபனி தானிதா சரி மபனி தானிதா